0: ഹൈറേഞ്ചിന്റെ ശബ്ദം. കേൾക്കാതിരിക്കുന്നത് എങ്ങനെ?
1: പ്രിയ ശ്രോതാക്കളെ, ചോദ്യോത്തരവേളയോടെ ആരംഭിക്കാം. ആദ്യം ഇന്നലത്തെ ചോദ്യവും ഉത്തരവും. ചോദ്യം ഇതായിരുന്നു: ഒരു കടലിലേക്ക് ഒഴുകിയെത്തുന്ന ജലത്തിൻ്റെ 80% ഒരേ നദിയിൽ നിന്നാണ്, ഏതാണ് ഈ കടലും നദിയും? ഉത്തരം: കാസ്പിയൻ കടലും വോൾഗ നദിയും. ഇനി ഇന്നത്തെ ചോദ്യം: ഏത് കമ്പനിയാണ് പുതിയ AI മോഡലുകളായ സോൾ, ടെറ, ലൂണ എന്നിവ പുറത്തിറക്കിയിരിക്കുന്നത്? ഈ ചോദ്യത്തിൻ്റെ ഉത്തരം വൈകുന്നേരം 5:55 കേൾക്കാം. ഇപ്പോൾ തമിഴ് മാലൈ.
2: അഖില ഇന്ത്യ വാനുലി നിലയം, ദേവികുളം, സ്പൈസ് പൺവലൈ, 101.4. തമിഴ് മാലൈ.
3: ഇന്ത്യാവിൽ தேசிய கண்தான தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை தேசிய கண்தான இருவார விழிப்புணர்வு விழாவாக அனுசரிக்கப்படுகிறது. இறந்த பிறகு நம்முடைய கருவிழிகளை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்றவர்களுக்கு பார்வை வழங்க முடியும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே தேசிய கண்தான தினத்தின் முக்கிய நோக்கமாகும். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழிப்புணர்வு தினம் குறித்து தகவல்களை வழங்க வருகிறார் திரு அருண் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம், ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் தேசிய கண்தான இருவார விழாவை பற்றி பேசவிருக்கிறோம். நாம் அனைவரும் சிறுவயதில் கண்ணாமூச்சி விளையாடியிருக்கிறோம் அல்லவா? 5 நிமிடம் கண்ணை துணியால் கட்டி விளையாடுவது எவ்வளவு சிரமமாக இருந்தது. நம் உறவுகள் பலர் இன்னும் இந்த உலகில் பார்வையில்லாமல், சுயமாக பயணம் செய்ய முடியாமல், கல்வி கற்க முடியாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல், சமூக பாகுபாட்டுடன் எவ்வளவு சிரமமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சிரமத்தை போக்க கண்தானம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. கண் இறைவன் கொடுத்த அற்புதமான பரிசு. கண், இந்த 2 சிறிய உறுப்புகள் இல்லை என்றால் இந்த உலகமே இருட்டுதானே. குழந்தையின் முதல் சிரிப்பை, வானத்து நிலவை, நம் ஊரின் பச்சை தோட்டத்தை எல்லாம் பார்க்க வைப்பது இந்த கண்கள் தானே. ஆனால் நம்மை போல இந்த அழகை காண முடியாமல் வாழும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி கண்தானமாகும். நேயர்களே, அப்படிப்பட்ட கண்தானம் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த அழகான சிந்தனையுடன் சிறிய இசை இடைவேளைக்கு செல்வோம். இணைந்திருங்கள், இது அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம், ஸ்பைஸ் பண்பு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் தேசிய கண்தான இருவார விழாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்தான இருவாரம் 1970 முதல் 1980 ஆண்டு கிடைப்பட்ட காலத்தில் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே மிக குறைவாக காணப்பட்டதால் கருவிழி பாதிப்பால் பலரும் பார்வையற்றவர்களாகவே இருந்தார்கள். இந்த சூழலில்தான் கருவிழியை மாற்று அறுவை சிகிச்சை செய்ய பலரும் கருவிழி கிடைக்காமல் இருப்பதை உணர்ந்த மத்திய அரசு தேசிய கண்தான இருவார விழாவை 1985 தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை 2 கண்தானம் குறித்தும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பார்வையை திரும்ப பெறலாம் என்பது பற்றியும் விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்தி வருகிறது. நேயர்களே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்படி உலகில் 50% பார்வை இழப்பு நோய்கள் தடுக்கக்கூடியது. இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு 25,000 கருவிழி தேவை. ஆனால் நமக்கு கிடைப்பது 8,000 மட்டுமே. அதாவது 17,000 பேர் காத்திருக்கிறார்கள். கண்கள் மூடும் இறுதி நேரம், கருணை திறக்கும் புதிய வாசல். என் விழிகள் மண்ணில் மறைந்தாலும் மற்றோர் வெளியில் விடியல் மலரட்டும். இருள் சூழ்ந்த வாழ்வில் ஒளியாகி இழந்த நம்பிக்கைக்கு சிறகாகி மரணத்திலும் வாழும் மனிதநேயம், கண்தானத்தில் காணும் தெய்வீகம், செல்வம் எல்லா காலம் வரும், செய்த நன்மை என்றும் நிலைத்திருக்கும், உயிர் பிரிந்தாலும் ஒளி பிரியாதிருக்கட்டும், வாழும்போது அன்பை விதைப்போம், மறைந்த பின் பார்வையை கொடுப்போம். கண்தானம் என்பது ஒருவர் இறந்த பிறகு அவரது கருவிழியை கார்னியாவை தானமாக வழங்குவதாகும். பலர் முழு கண்ணையும் மாற்றுவார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் கருவிழி மட்டுமே 98% அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நபர் வழங்கும் கருவிழி மூலம் 2 பார்வை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. யார் யாரெல்லாம் கண்தானம் செய்யலாம் என்று பார்ப்போம். பொதுவாக அனைவரும் இறப்பிற்கு பிறகு கண்தானம் செய்யலாம். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைவரும் கண்தானம் செய்யலாம். ஆண் பெண் அனைத்து பாலினரும் கண்தானம் செய்யலாம். கண் கண்ணாடி அணிபவர்களும் கண்தானம் செய்யலாம். கண்புரை அறுவை சிகிச்சை செய்தவர்கள், சர்க்கரை நோயுள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், எந்த மதம் சாதி இனத்தை சேர்ந்தவர்களும் கண்தானம் செய்யலாம். சரி, யார் யாரெல்லாம் கண்தானம் செய்யலாம் என்று பார்த்தோம். இப்போது யார் யாரெல்லாம் கண்தானம் செய்ய முடியாது என்பதை பார்ப்போம். HIV எய்ட்ஸ் தொற்றுள்ளவர்கள், ரேபிஸ் காரணமாக இறந்தவர்கள், செயலில் உள்ள கடுமையான இரத்த தொற்றுக்கள், சில தீவிர வைரஸ் தொற்றுக்கள் அல்லது கண்களை பாதிக்கும் கடுமையான தொற்றுக்கள், சில வகை இரத்த புற்றுநோய் உள்ளவர்கள், காரணம் தெரியாத திடீர் தொற்று நோயால் இறந்தவர்கள், மருத்துவர் பாதுகாப்பற்றது என்று கருதும் சில அரிய நோய்கள் உள்ளவர்கள், சில வகை வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்று நோய் உள்ளவர்கள் கண்தானம் செய்ய இயலாது. கண்தானம் பற்றிய தவறான நம்பிக்கைகள் என்னென்னவென்று பார்ப்போம். முதல் தவறான நம்பிக்கை, கண்தானம் செய்தால் முகம் மாறிவிடும். இது தவறு. மருத்துவர்கள் கருவிழியை மட்டும் கவனமாக எடுப்பார்கள். இரண்டாவது, வயதானவர்கள் கண்தானம் செய்ய முடியாது. மூன்றாவது, கண்தானம் மதத்திற்கு எதிரானது. எந்த மதமும் மனித உயிரை காப்பாற்றும் செயல்களை எதிர்ப்பதில்லை. மனிதநேயம் எல்லா மதங்களுக்கும் மேலானது. சரி, கண்தானம் செய்ய விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அருகில் உள்ள கண் வங்கியில் பதிவு செய்யலாம். அல்லது தனியார் கண் மருத்துவமனைக்கு சென்று கண்தான உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதில் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி எண் போன்ற விவரங்களை வழங்க வேண்டும். பதிவு செய்த பின் சில கண் வங்கிகள் கண்தான அட்டை வழங்குவார்கள். சரி, இணையம் வழியாக எவ்வாறு கண்தானம் பதிவு செய்யலாம் என்று பார்ப்போம். கேரளாவில் KSOTTO என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் உள்ளது. அதில் முகப்பு பக்கத்தில் ரெஜிஸ்டர் டு பிளட்ஜ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பின்பு உங்கள் ஆதார் எண் கொடுக்க வேண்டும். மொபைல் நம்பருடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மொபைலுக்கு வரும் OTP பதிவு செய்து சரிபார்க்கவும். உங்கள் பெயர், முகவரி, தொடர்பு எண் போன்ற விவரங்களை நிரப்பி கண்தானம் செய்ய விருப்பம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பதிவு வெற்றிகரமாக முடிந்ததும் டோனர் சர்டிபிகேட்டை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம். மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கண்தானம் செய்ய விருப்பம் உள்ளதை முக்கியமாக தெரியப்படுத்தியிருக்க

கண், இந்த இரண்டு சிறிய உறுப்புகள் இல்லை என்றால் இந்த உலகமே இருட்டுதானே. குழந்தையின் முதல் சிரிப்பை, வானத்து நிலவை, நம் ஊரின் பச்சை தோட்டத்தை எல்லாம் பார்க்க வைப்பது இந்த கண்கள் தானே. ஆனால் நம்மை போல இந்த அழகை காண முடியாமல் வாழும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி கண்தானமாகும். நேயர்களே, சிறிய இசை இடைவேளைக்கு செல்வோம். இணைந்திருங்கள். இது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் தேசிய கண்தான இருவார விழாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இறப்பிற்கு பிறகு கண்தானம் செய்ய குடும்பத்தினர் உடனடியாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்னவென்று பார்ப்போம். அருகிலுள்ள கண் வங்கி அல்லது கண் மருத்துவமனைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். இறந்த 4 அல்லது 6 மணிக்குள் தகவல் கொடுத்தால் மட்டுமே கார்னியாவை பயன்படுத்த முடியும். இறந்தவரின் கண்ணிமைகளை மெதுவாக மூட வேண்டும். மின் விசிறியை அணைத்துவிட வேண்டும். பின்பு கண்களின் மேல் சுத்தமான ஈரமான பஞ்சு அல்லது காஸ் துணியை வைக்க வேண்டும். ஒரு தலையணையை வைத்து தலையை உயரமாக வைக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஒப்புதல் படிவத்தில் கையொப்பமிட வேண்டும். கண் வங்கி மருத்துவக்குழு வீட்டிற்கோ அல்லது மருத்துவமனைக்கோ வந்து 15 லிருந்து 20 நிமிடங்களில் கார்னியாவை பாதுகாப்பாக எடுத்து செல்வார்கள். இதனால் முகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. இறுதிச் சடங்குகளை வழக்கம் போல் நடத்தலாம். இந்தியாவில் சுமார் 49.5 லட்சம் மக்கள் பார்வையிழந்து வாழ்கின்றார்கள். 6.8 கோடி மக்களுக்கு குறைந்தது ஒரு கண்ணில் கார்னியா தொடர்பான பார்வை இழப்பு உள்ளது. சுமார் 10 லட்சம் பேருக்கு இரு கண்களிலும் கார்னியா காரணமாக பார்வை இழப்பு உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும 20,000 முதல் 25,000 பேர் வரை புதிய கார்னியா பார்வை இழப்பு நோயாளிகள் இந்தியாவில் சேர்கின்றனர். இந்தியாவில் தினமும் சுமார் 30,000 பேர் இறக்கிறார்கள். அவர்களில் அதிகமானோர் கண்தானம் செய்தால் ஆயிரக்கணக்கான பார்வையற்றவர்களுக்கு மீண்டும் ஒளி கிடைக்கும். எடுத்துக்காட்டாக கேரளாவின் கோழிக்கோட்டை சேர்ந்த விசி ஜோசப் என்பவரின் மனைவி லீலம்மா 2005 மூளைக்காயத்தால் உயிரிழந்தார். அந்த துயரமான நேரத்திலும் ஜோசப் அவர்கள் தனது மனைவியின் கண்களை தானமாக வழங்க ஒப்புக்கொண்டார். அந்த கண்கள் 2 பார்வையற்றவர்களுக்கு புதிய வாழ்க்கையை அளித்தன. அந்த அனுபவம் ஜோசப்பை மிகவும் நெகிழச் செய்தது. அதன் பின்பு அவர் கண்தான விழிப்புணர்வை தனது வாழ்க்கை பணியாக மாற்றினார். 17 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் கிராமம் கிராமமாக சென்று கண்தானத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார். அவரது முயற்சியால் 130க்கும் மேற்பட்ட கண்தானங்கள் நடைபெற்று பலருக்கு மீண்டும் பார்வை கிடைக்க உதவியது. தமிழ்நாட்டில் இயக்குனர் கே பாக்யராஜ் மற்றும் டேனியல் பாலாஜி, புனித் ராஜ்குமார் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களது குடும்பத்தினரின் ஒப்புதலுடன் கண்தானம் செய்து பார்வை இல்லாதோரின் வாழ்க்கையில் ஒளியேற்றி நாம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருந்துள்ளார்கள். கண்தானத்தால் பார்வையற்ற ஒருவருக்கு கல்வி கொடுக்க முடியும், வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும், அவர்கள் குடும்பத்திற்கு நம்பிக்கை கொடுக்க முடியும். கண்கள் இல்லாத வாழ்க்கை இருள் நிறைந்தது. ஆனால் நம்முடைய ஒரு சிறிய முடிவு ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் ஒளியை பரப்பும். நாம் இறந்த பிறகும் நம் கண்கள் இந்த உலகை மற்றொரு காண உதவட்டும். செல்வம் கொடுப்பதை விட பார்வை கொடுப்பது மிக உயர்ந்த தானம். கண்தானம் என்பது மரணத்தின் முடிவு அல்ல, மற்றொருவரின் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நாம் இறந்த பிறகும் நம் கண்கள் மற்றொருவரின் கனவுகளையும் குடும்பத்தையும் இயற்கையின் அழகையும் குழந்தையின் சிரிப்பையும் காண உதவட்டும். கண்தானம் என்பது மனிதநேயத்தின் உயர்ந்த அடையாளம். எனவே கண்தானம் செய்வோம், இருளை அகற்றி ஒளியை பரப்புவோம். இணைந்திருங்கள். இது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் தேசிய கண்தான இருவார விழாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இறந்த பிறகும் வாழ்வது உடலால் அல்ல, தானமாக வழங்கிய கண்களால். அதற்காக ஒரு சிறிய கதையை ஒன்று பார்ப்போம். அது மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு அழகான கிராமம். அந்த ஊரில் லட்சுமி அம்மா என்று ஒருத்தவங்க இருந்தாங்க. 65 வயது கணவரை இழந்து ஒரே மகன் ரவியை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ரவி நல்லா படித்து பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டார். ஆனால் அம்மாவை மறக்கலை. ஒவ்வொரு மாதமும் ஊருக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு போவார். ஒரு நாள் லட்சுமி அம்மாவுக்கு திடீர்னு மாரடைப்பு வந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க. போகிறதுக்குள்ளே அம்மா உலகை விட்டு போயிட்டாங்க. ரவி அழுது மயங்கி விட்டார். அம்மா எனக்காக எல்லாம் செஞ்சீங்களே என்று கதறினான். அப்போது அங்கே வந்த டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க. தம்பி, உங்கள் அம்மா கண்தானம் செய்ய உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அவங்களோட ஐ டோனர் கார்டு எங்கே இருக்குது? ரவிக்கு அதிர்ச்சி. அம்மாவா, எப்போ? டாக்டர் சொன்னாங்க, 6 மாதம் முன்னாடி ஊரில் நடந்த கண்தான விழிப்புணர்வு முகாமில் கையெழுத்து போட்டிருக்காங்க. நான் போன பிறகும் யாருக்காவது உதவட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். ரவிக்கு முதல்ல கஷ்டமாக இருந்தது. ஆனால் அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேற்றணுன்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த 2 மணி நேரத்தில் கண்கள் எடுக்கப்பட்டது. 6 மாதம் கழித்து மதுரை அரசு மருத்துவமனை. 10 வயது சிறுமி ஆணி. பிறவிலேயே பார்வை இல்லை, இருட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போக ஆசை, ஆனால் முடியலை. கண் மாற்று அறுவை சிகிச்சை கட்டு அவுத்தவுடன் அடுத்த நிமிடம் ஆணி முதல் முதலாக பார்த்தது என்ன தெரியுமா? தன் அம்மாவோட அழகிய முகத்தை. அப்புறம் ஜன்னல் வழியாக வந்த வெயில், மரத்து பச்சை இலைகள். ஆணி கத்தினால், அம்மா உலகமே எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த கண்கள் யாரோடது தெரியுமா? லட்சுமி அம்மாவோடது. 1 வருடம் கழித்து ரவி மறுபடியும் ஊருக்கு வந்தான். கையில் ஒரு கடிதத்தோட, அது ஆணியோட அம்மா எழுதின கடிதம். தம்பி, உங்கள் அம்மா கொடுத்த கண்கள் மூலமாக என் மக இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறான், முதல் மார்க் வாங்குறான். உங்கள் அம்மா சாகலை தம்பி, அவங்க ஆணியோட கண்களில் வாழ்கிறாங்க. கடிதத்தை படிச்சுட்டு ரவி அழுதான். ஆனால் அது சந்தோஷ கண்ணீர். அன்னையிலிருந்து ரவி ஒரு முடிவு பண்ணிட்டான். ஒவ்வொரு 25 ஆகஸ்ட் ஊரில் கண்தானம் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துகிறான். நாம் இந்த உலகத்தை விட்டு போனாலும் நம் கண்கள் மற்றொருவரின் உலகத்தை ஒளிரச் செய்யலாம். கண்தானம் என்பது ஒரு தானம் மட்டுமல்ல, அது ஒருவரின் இருளை ஒளியாக மாற்றும் உயிர் பரிசு. ஒரு ஜோடி கண்கள் தானம் செய்தால் 2 பேருக்கு புதிய பார்வை கிடைக்கும். கண்கள் இல்லாத வாழ்க்கை இருள் நிறைந்தது. ஆனால் நம்முடைய ஒரு சிறிய முடிவு ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் ஒளியை பரப்பும். இறப்பிற்கு பிறகும் வாழும் வழி கண்தானம் என்பதை மனதில் கொண்டு நாமும் கண்தான உறுதிமொழி ஏற்போம்.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழிப்புணர்வு தினம் குறித்து தகவல்களை வழங்கியவர் திரு அருண் அவர்கள்.
2: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.
3: ஆகாஷவாணி தேவிகுளம் ஸ்பைஸ் எஃப்எம் தமிழ் மாலை. நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் மாலை. அடுத்த பரிபாடி அல்பசமயத்தினகம்.